0: பைந்தன சுமக்கேதர
1: குலாச்சிதர
0: குண சரதர ஹிதா பரதர
1: குண சரதர ஹிதா பரதர
0: குண சரதர ஹிதா பரதர நாரிக ஜ